சொல்றான், சேவ் சேவே கரம் சடாவோ நீரேன் தினம் நடச்சோ சிக்கிசிக்க குரு விச்சார் நதிரி கிரமல கயப்பார் கொலு சர்க்கியா சக்கி சக்தாள் வாரூளி பௌத்தனன்.